107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாருங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்தபேனு. இ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நெம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரத்தி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுர பெளவணிகை பின்ன அதுரு நாச. இதுர மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதுல யாதொரு சம்சயம் இல்ல. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிரே சம்ரக்ஷணடப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சுள்ளதே நாங்க கண்டோன்ட்டுள்ள. நாங்களும் போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதே நாங்க மறந்துட்டு வந்துட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்து காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாச பீரியுன்ட்டு பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்து சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடியோடு போல மின்னியோன்ட்டோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துல பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து. ஐத்தங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்துல மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்ல கெண கொல இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடல்ல ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலின்னு செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்தை கூட யாரா ஆவிடும். ஜனசங்கிய யாராய போலமே காடல்ல ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினே செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்தை கூட யாரா ஆவிடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எடை கல்குடோ துணிமுறி கல்குடோ குளிக்கிடோ பயங்கலை கல்குடோ பின்ன அதே தண்ணீரோ குடிக்கோகு கும்போண்டோ இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பார்த்து பண்டோ ஆ கர்த்த கர்த்த புகை உண்டாக்குட வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியோன்ட்டு பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துட நாங்க எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடோ அந்நியாயத்தை நாங்க தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிச்சுடு சொர நாங்க எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாரில் பிரஜ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுட பெறவுளு ஒன்னொன்னு பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுட பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடோ ஆவுறு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களோ விஜானிமார் நங்களோ சம்சோதக்கமார் நங்களோ ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிச்சிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடோ கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும்.
சால காலேஜில் எல்லாம் சுருளே பரிசர சம்ரக்ஷனோட விஷயத்தில் வித்தியார்த்தி மாரில் திருவழிக்க உண்டாக்கணும். இதே போலத்து ரேடியோலு தூரதர்ஷனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்தில் எல்லாம் இ பரிசர சம்ரக்ஷனோட விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்மை அகத்திய. டவுன் பிரதேசத்தை எல்லாம் கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்னம் ஆக்காண்ட்டு போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னல்தோ சரித்திர ஆயிட்டு போகும். மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டுட்டு பிலை பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தணல் கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரக்ஷண ஆக்குகு இன்சானுக்கு ஹக்குள்ளோ அல்லாண்டே அதன் நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரக்ஷணமே நங்களோ ரக்ஷண சென்னிட்டு பியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ்ஞ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திரா ஈ பரிசர ஒளிவு ஆரோக்கியத்துக்கு பேனாயோ நல்லோ காத்து நல்லோ கிளீன் தண்ணி நல்லோ ஆஹாரா நங்குகெல்லாம் கிட்டு நல்லோ பரிசர செல்றது நெம்மதிடோ அசந்திருப்திடோ சந்தோலத்து பின்ன ஆரோக்கியத்து ஜீவனத்துக்கு சொம்மை அகத்திய. பிரதி வருஷ வனமஹோசவத்து சந்தர்ப்பத்தில் பிரதி ஒரு இன்சானும் ஒருத்தை நட்டுட்டாயெங்கும் அதுக்கு தண்ணி பீத்திட்டு வெளிபாட்டுடோ ஹாத தாக்கியங்கு ஈ பரிசரத்தை ஒலிக்கோகு சககாரியாவிடும்.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டிக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ளோ நொறிஞ்சோ பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரண ஆகுடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயு ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேச இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே ஜீவனத்து உத்தேச கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதுடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்து ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணோகு சாத்தியாவிடும். துனியாவுடைய சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்டு ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயவனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவொலிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதோட முக்காந்தரமே ஜீவனத்து நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரே போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கந்த எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. ஈ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானும் நல்லதுடே பிரிச்சிட்டு பெடுக்கிட புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்து ரூபிசுடும் நல்லோ. ஈ ஜீவனத்தில் சுக்க துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நங்க ஒரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷமாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அன்பவ கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனங்கு நங்கள்ல முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்து பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்திலாயிட்டு ஜீவன நல்ல ஆகுடும். ஜீவனத்து சுத்திலும் பெல்கரு காணுகு சாத்தியாவிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்க பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரண தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிச்ச

அஞ்சன வஞ்சி சவால் வரி பாடுவேன் பண்ணாக்கா திரும்ப பிற துயரண்டதால் என்ன சவால்னு கேண்டே. அப்போ கொஞ்சம் கத்தேன்னு பண்ணியார சுருமல்த்தே பிரம்ம ரக்கசி. ஆ கத்தைன்னு கேண்டது கடைத பிரஷ்னகி உத்தர குறிஞ்சாந்தாண்டா நின்னா சர புடாது சாவிர சூறாது போ புண்டு வண்டி பத்து இருபத்தைந்து கதை வண்டே கொஞ்சம் கொஞ்சம் கத்தேன பண்ணகலாம் ஆயன பிரச்சனை இங்க சரியான உத்தரையான கொரிய கொருது பிஜிர்னாக ஓலு புண்ணுது கொத்தி எங்க கொத்தாவது இல்லை கொனே ஆ புடல பார்த்து வந்து குட போதும் முத்து கத பரட்டே நெல் வந்தித்தே இன்னும் இஞ்சின் ஆச்சிரா பிரதி சரத்துல யான போப்பினே கிச்சாவுன பத்தொந்து வரப்பினி ஆய கதை பண்ணிப்பினி கதை முகினாடு என்ன உத்தர கேடு ஆய பாரு போது புறா இட்டு நேருண்ணி இன்னும் இஞ்சனே நடத்துடு கடை கொஞ்ச தினம் இஞ்சான்ல மீன பட்டோடு பண்ணது வேற முடியற வள்ளி பண்ணது ஈ சர்த்தி கட்டி மனசு வந்தது பத்தொந்து பத்தே ஆகல அந்தாஜ் ஆண்டதான ஈ சர்த்தி மீ புடுப்பு செய்து அது கொஞ்சம் பொசா கத்தை நடக்க பண்ணி பார்த்தே கதை பாரு மல்ல கத்தை ஆண்டா பண்ணுன கதை உண்டாத்து இங்க பாரு விசேஷம் அதுக்கு புடேதி சைத்தன அஞ்சன கொஞ்சம் அம்மே அப்ப சைத்தன வச்சு மகி கொஞ்சம் காட சாதிட்டு போக வந்துட்டு இருக்கே ஒன்றே தும்மு போனாக்கா பச்சலாண்டு கொஞ்சம் கிடையாது குள்ளி இறக்குது மாத்திராத்து அல்பயத்தின கொஞ்சி எல்லியா கெதுட்டு கை காரு போனே தைக்கேரு ஆத்து பொறுத்துக்கு அல்ல பஜ்ஜனை குறுத்தாக்கலே தூஞ்சி ரெண்டு பஜ்ஜே அவு இஞ்சின வண்டா கண்டனி சைத்து நஞ்சன பொஞ்சு அம்மேரு சைத்து நஞ்சன பொண்ணு மகள் அப்பே எல்லாம் மகள்லாம் அக்கள் மெகடு தும்பி வச்சது தும்பு போத்தர் அக்கள் ஆய் அம்மே பண்டேகே துல மக ரெண்டு பஜ்ஜை உண்டு அவ புஞ்சனங்கள பஜ்ஜே எந்தோ எங்கு புடே தீஜி அப்ப சைத்து போத்தாள் நிக்கு நானும் அதுமே அத்தஜி இஞ்சலை காட சாதிரி பத்தா ஈ சாதிரி பரோட ஓ கார்ணிகத ஜனக்குள் அது போடு ஈ மல்ல பஜ்ஜத்தாலு யானு மதுமே அப்பே எல்லிய பஜ்ஜத்தாலு ஈ மதுமேலான்னு பண்டிகை ஆது பண்ணது மகே உத்தொண்டே ஒன்றே தும்பு போனாக ஆ இருவேறு புஞ்ச நகர்ல தோஜி வரு ஆனா தாதாதுன்னு பண்ணா மல்ல பஜ்ஜத்தாலு மகளாத்துக்கு எல்லிய பஜ்ஜத்தால அப்பே ஆத்து அகல் தும்பே தீர்மானம் அழுத்த வந்துலேக்கா அம்மைத்தே மகள் என்ன மதுமேவிடு மகே அப்பினு மதுமேவிடு அகில் மதுமேண்டா ஐட்டு புட்டின சந்தானனு அம்மே இஞ்சலைப்போடு மகே இஞ்சலைப்போடு இன்னும் வேத்தாடன பிரஷ்ன எங்கு ஆப்பின போப்பின சங்கத்தி அந்த அத்தாலஜி ஆனோ கதை பாரு விசேஷ வாயினோ அப்போ யானை வேத்தாட பண்டே தூல மகாராயா பிரபஞ்சடு மூஜி ரீதி பிரச்சனை உண்டு கொஞ்சி எதே மல்ல பிரச்சனை ஆவடு ஐக்கு உத்தரவு உண்டு நனொஞ்சி பிரச்சனை உண்டு ஆ பிரச்சனைக்கு பிரச்சனையே உத்தரத்தை குட்டு மூஜினே கொஞ்சம் பிரச்சனை உண்டு அவ உத்தரதான் தின பிரச்சனை நின்னவு மூஜினே வருகோக்கு சேர்ந்தவங்க பண்டேன் பண்ண இஞ்ச இஞ்ச சம்பந்த நாடுல சம்பந்த பத்திர காப்பிச்சவு சந்தோஷாடு வேத்தாளகு நிஜமாயின புத்தி வந்தேயி இன்னைக்கு யான வசாய அண்டா ஜாகிரத மல்த்தோனு ஈ ஏரகு ரக்ஷண குரோடு நித்தனா ஆ ரிஷி ஆய சாமானிய ரிஷி அத்தாயே ஆ இவரி காபாலிக்கே இவரி மந்திரவாதி ஆயன உத்தேச தானே பண்டா நூது ராஜர்னங்கள் தர கடுத்தது காளிகாதேவிக்கு பலி கொண்டா விசேஷவாயின சித்தி ஆயக உண்டாப்புடு அஞ்சன ராஜர்னாக்கள் ஓலு திக்குவேரு ஆ கொஞ்சம் ஒத்தித்தடு நூது ராஜர்ன தர கட்டப்படும் நிஜி ஒரு சக்கரவர்த்தி கதை தர கடத்துண்டா நூது ஜா ராஜரேனு பலி கொரன் அஞ்சன பல திக்குண்டு ஐக்கு வளர்ந்து ஈ சத்தியம் நின்ன நியாய பத்தொன்பது வயது ஈ நம்புது வயதா அண்டா நின்ன கெனிப்புவே ஜாகிரதை மறுத்தோரும் அப்போ அதுக்கு தாத பிரி உண்டு பண்ணது எனக்கு என்னகா ஐ பண்பே துலா நீன சுத்தாது காளிகாதேவினா எதிரிடு கைமுகியரா ஐ பண்பே அப்போ எங்க கைமுகியரை ஒத்திஜி தோஜாலான்னு பண்ணா பண்ணலாம்

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில எத்துண்டு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில எப்படின்னு வந்தது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ள நானிங்களும் சேஃபுல்ல குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண, அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர, இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரத்தி ஒரு ஜீவ ஜந்துட உகமா, அதுரு பெளவணிக்க பின்ன அதுரு நாச. இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயமும் இல்லை. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிலே சம்ரக்ஷண எடப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ விநாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சோன்ட்டுள்ளதில் நாங்க கண்டோன்ட்டுள்ள. நாங்களும் போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதிலே நாங்க மறந்தோன்ட்டு வந்தோன்ட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியொன்ட்டிந்த பிரதேச எல்லா இண்டு பெல்லியோ பெல்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டுண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டுண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டிந்தோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடிடு போல மின்னியொன்டிந்தோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துல பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து. ஐத்தேங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்துல மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொலா இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லான்ட்டு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலின்னு செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யாரா ஆவிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினை செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடோ தண்ணியில் கிருமிக்கிட்ட நொறியிடு சாத்தியத்தை கூட யார ஆவிடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எட கல்குடு, துணிமுறி கல்குடு, குளிக்கிடு, பயங்கல கல்குடு, பின்ன அதே தண்ணீட குடிக்கோகு கும்போண்டு இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டு ஆ கர்த்து கர்த்து போகே உண்டாக்குட வாயு மாலினிய செல்றது மனுஷடு உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத போல ஆக்கிடு. மனுஷமாறு அக கிட்டியொன்றின பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர் நோக்கனாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடும் அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நாங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரட்சிச்சுடு சொர நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரட்சணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குட பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்று பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுட பரிசர மாலினியத்தோ அபாயத்தை தடையிடும் ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனே இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களோ விஜ்ஞானிமார், நங்களோ சம்சோதக்கமார், நங்களோ ராஜகாரணிமார், புத்திஜீவிங்க, பரிசர பிரேமிங்க, பரிசரத்தை சம்ரட்சிச்சுடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநீட்டாயிட்டு பாலிசணும். சால காலேஜிலெல்லாம் சுருளே பரிசர சம்ரட்சணும் விஷயத்தில் வித்தியார்த்தி மாரில் திலுவலிக்கே உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு, தூரதர்ஷனத்தில், டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்திலெல்லாம்
ಈ ಪರಿಸರ ಸಂರಕ್ಷಣೆ ವಿಷಯದಲ್ಲ ಆಯ್ತರ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯತೆ ಆಕಿಡದು ಕೂಡ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಟೌನ್ ಪ್ರದೇಶತೆ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಆಯಿಟ್ ಬೈಕುಗೂ ಗರಿಷ್ಠ ಮಟ್ಟದ ಪ್ರಯತ್ನ ಆಕಂಟೆ ಪೋಯಂಗೆ ಅನಾರೋಗ್ಯಮೇ ನಂಗಲ ಮುನ್ನಲ್ತೋ ಚರಿತ್ರೆ ಆಯಿಟ್ಟು ಪೋವು. ಮರಮಟ್ಟುಡು ನಾಶತೆ ತಪ್ಪಾಟನು. ಮರಮಟ್ಟು ತೈ ನೆಟ್ಟಿಟ್ಟು ಬೆಲೆ ಬಾಟನು. ಮರಮಟ್ಟು ಇನ್ನಿಲ್ಲೆಂಗ ನಂಕು ಕ್ಲೀನ್ ಕಾತು ಸಂಪುಡ ತನಲು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಕಿಟ್ಟಾಲೆ. ಪರಿಸರತೆ ಸಂರಕ್ಷಣೆ ಆಕುಗು ಇನ್ಸಾನ್ಗೆ ಹಕ್ಕು ಇಲ್ಲೋ ಅಲ್ಲಾಂಟೆ ಅದನ್ನು ನಾಶ ಆಕುಗು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಇಲ್ಲ. ಅದಲಾಯಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತೋ ಸಂರಕ್ಷಣೆಮೇ ನಂಗಳು ರಕ್ಷಣೆ ಚೆನ್ನಿಟ್ಟು ಬಿಯಾರ್ಚಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತಗಾಯಿಟ್ಟು ಹೋರಾಡುಡು ಪ್ರಜ್ಞೆ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನ್ಗುಂ ಇನ್ನಿಟ್ಟೇ ಬೇನು. ಅಂಗನೆ ಆಯಂಗಿಲು ಮಾತ್ರ ಈ ಪರಿಸರ ಉಳಿಯು. ಆರೋಗ್ಯತ್ತಗೆ ಬೇನಾಯು ನಲ್ಲೋ ಕಾತು ನಲ್ಲೋ ಕ್ಲೀನ್ ತನ್ನಿ ನಲ್ಲೋ ಆಹಾರ ನಂಗೋಗೆಲ್ಲ ಕಿಟ್ಟು. ನಲ್ಲೋ ಪರಿಸರ ಚೆಲ್ಡ್ರದು ನೆಮ್ಮದಿಡು ಆ ಸಂತೃಪ್ತಿಡು ಸಂದೋಲ ತುಪಿನ ಆರೋಗ್ಯತ್ತು ಜೀವನತ್ತಗೆ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಪ್ರತಿ ವರ್ಷ ವನಮಹೋತ್ಸವತ್ತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನು ಒರ್ತಾಯಿನಟ್ಟಾಯಂಗು ಅದಕ್ಕೆ ತನ್ನಿ ಬೀತಿಟ್ಟು ಬೆಳಿ ಬಾಟಡು ಹಾದು ತಾಕಿಯಂಗೆ ಈ ಪರಿಸರತೆ ಒಲಿಕೆಗೂ ಸಹಕಾರಿಯಾವುಡು.